0: ஹரி மாதவ கிரிதாரி, ஷாம சுந்தர மதன மோகன,
1: ஷாம சுந்தர மதன மோகன,
0: ஷாம் சுந்தர மதன மோகன,
1: ஷாம் சுந்தர.

புரமீ தக ஜட்டாஜூட்ட முனு திருமுனு நிறையக நாரதுபு தம்புரமீத ஜட்டாஜூட்ட முனு திருமுனு நிறையக நாரதுபு தம்புரமீத ஜட்டாஜூட்ட முனு திருமுனு நிறைய திசூலம்புதாதி புதுவருடு ததிம் கதிம் கதும் கதித்தகையனுது திசூலம்புதாதி புதுவருடு ததிம் கதிம் கதும் கதி.

0: ஹரி மாதவ கிரிதாரி
1: மாதவ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி
0: ஷாம சுந்தர மதன மோகன
1: ஷாம சுந்தர மதன மோகன
0: ஷாம சுந்தர மதன மோகன
1: ஷாம

0: மாதவரி மாதவ கிரிதாரி,
1: மாதவாரி மாதவாரி மாதவ கிரிதாரி,
0: மாதவாரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ

பக்கட்டே துக்கமிட்டு வேத ராமனா. சமுத்திர சுகதனாவ ஏக ராம பரமசா.